0: சீதம்மா சொம்புள்ளி முள்ளேசி போவாலி தேவையா.
1: ஓ புச்ச புல புன்னால சாட்சி
0: பச்சனை.